அன்பார்ந்த ஒட்டோகோ வானொலி நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். 105.4 சிற்றலை வரிசையில் இன்று நம்ம பண்டிகை இதெல்லாம் வந்து பக்தியோடு கொண்டாடுறோமோ இல்லையோ, நிறைய அது வந்து ஒரு வைப் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதை தான் நம்ம கொண்டாடுறோம்னு நினைக்கிறேன். சமீபத்தில் நம்ம வந்து சௌகா ஜானகி அவங்க வந்து மறைஞ்சிருக்காங்க, அவங்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக ஒரு சில படங்கள் அவங்கள பற்றின தகவலும் இந்த நிகழ்ச்சியில் இருக்கும். போன வாரம் இந்த வரலட்சுமி விரதம் நடந்தது இல்லையா, அது சம வைபாக இருக்கு இல்லை அப்படின்னாங்க யாரும். அதுக்கப்புறமா இந்த நிறைய யூடியூப் மொபைல் இதெல்லாம் எடுத்து பார்த்தா இந்த காலத்து பசங்க எப்படியெல்லாம் செலிப்ரேட் பண்ணுறாங்கன்ற மாதிரி இருக்குது. நான் எங்கள் பசங்களெல்லாம் கூப்பிட்டு காமிச்சு அப்படிங்கிறது அது பக்திங்கிறத விட நிஜமாக சொல்லணும்னா அது ஒரு மாதிரி ஒரு கார்ப்பரேட் லெவலில் பண்ணுறாங்க. ஈவன் இப்போ நவராத்திரியே போன வருஷம் நான் அப்படி தான் சொன்னேன், அந்த அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே ஒரு கார்ப்பரேட் லெவலில் வந்து பண்ணுறாங்க. இப்போ இந்த வரலட்சுமி பூஜையும் அந்த ஒரு மண்டபங்கள்லாம் கூட எடுத்து பண்ணுறாங்க, எல்லாரையும் கூப்பிட்டு ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுத்து அது ஒரு பெரிய பிஸ்னஸாகவே எப்படி இது பண்ணும். அதாவது குறைஞ்ச பட்சம் ஒரு 10 பேராவது சேர்ந்து இது பண்ண, அதாவது அதில் ஒரு கேங் லீடர் மாதிரி எல்லாமே அவங்க வந்து நிறைய பாட்டுகள்லாம் போட்டுட்டு அந்த வரலட்சுமி நோம்புங்கிற பேரில் பயங்கரமாக டான்ஸ் ஆடி கோலாட்டம் ஆடி செம வைப் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போலாம் இந்த இன்ஸ்டாவில் கூட நிறைய வந்து இந்த லேடிஸ் வந்து நிறைய ஒரு குரூப் மாதிரி சேர்ந்துட்டு இந்த நோம்பை சாக்காக வச்சு நிறைய ஆட்டம் போட்ட ரீல்ஸ்கள் நிறையவே வருது. கேட்டால் சொல்லுவாங்க இந்த கார்ப்பரேட் வேர்ல்டில் இந்த மாதிரியான ஒரு சான்ஸ் கிடைச்சா தான் அவங்க அந்த வாழ்க்கையே இருக்குங்கிற மாதிரி, இல்லாட்டா அந்த ஆஃபீஸ் போகிற ஆஃபீஸ்லேயே இருந்து தன்னுடைய வாழ்க்கையை இது பண்ணுறாங்களே அவங்களுக்கெல்லாம் இதுதான் ஒரு சான்ஸ். இல்லாட்டா இந்த காலத்து பெண்களுக்கு ரொம்பவே கஷ்டம், ஏன்னா ஆஃபீஸு அவங்களுடைய குழந்தைகள் இந்த பக்கம் வந்து மாமா மாமியார் இவங்க எல்லோரும் பேலன்ஸ் பண்ணும்போது அவங்களுக்கு இந்த ரிலாக்ஸேஷன் வேணும் தானே. கரெக்டாக சொன்ன ஒரு கெட் டுகெதர் மாதிரி தானே. இப்போலாம் கல்யாணங்கள் ஒரு கெட் டுகெதர், பண்டிகைகளும் ஒரு கெட் டுகெதர் தானே. நான் கூட சீரியஸாக தான் யோசிக்கிறேன், நிஜம்தானே ஒரு அமைதியாக ஆன்மீகமாக போன அந்த பண்டிகைகள் இதெல்லாமே இந்த மாதிரியான ஒரு கெட் டுகெதர் மாதிரி இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு. இன்றைக்கி கர்நாடகாவிலலாம் வந்து இந்த வரலட்சுமி நோம்பை வந்து நிஜமாகவே வந்து ரொம்ப அழகாக கோலாட்டம் அந்த நிறைய ட்ரெஸ் பண்ணிட்டு தெருக்களில் போய் டான்ஸ் ஆடி அந்த அம்மனை வரவழைச்சு அப்படிலாம் ரொம்ப அழகாக பண்ணுவாங்க. அந்த ஒரு பாட்டு இவர் தாசருடைய ஒரு பாட்டு இருக்குது, பாகியாத லக்ஷ்மி பாரம்மான், அது ரொம்ப அழகாக கோலாட்டங்களோட குழந்தைகள கும்மி அடிச்சுட்டு ரொம்ப அழகாக பண்ணுவாங்க. மைசூரில் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வரலட்சுமி விரதம். அதை கேட்போம் நம்ம.

0: இல்லை என் பொண்ணெல்லாம் இருக்காரு வச்சுங்களேன், என் பொண்ணுக்கு வந்து அந்த பிரச்சனையே கிடையாது, ஏன்னா அவளுக்கு அவளே வந்து அமுச்சிருவாள்.
1: எனக்கு இது வேணும்,
0: அதாவது ஒரு கிறிஸ்மஸ் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு பெருசாக லிஸ்ட் வச்சுருப்பாங்க, அதை வந்து எனக்கு மெசேஜில் அனுப்பிச்சுடுவாங்க. ஸோ அதுலேருந்து அதில் ஆரம்பிக்கும், ட்ரோன்லேருந்து ஆரம்பிக்கும், நிறைய நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும். ஸோ அதனால் அதுலேருந்து சூஸ் பண்ணி நம்ம எது வேணுமோ அதை நம்ம பார்த்து பண்ணிக்கலாம். ஸோ அவளை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை கிடையாது. ஸோ என் பையனுமே வந்து ரொம்ப அப்படி இது பண்ண மாட்டான், பட் அவங்க சின்ன பிறந்த போது சாண்டா கிளாஸுக்கு வந்து அவங்க லிஸ்ட் எழுதுவாங்க.
1: அவர் எப்படி கேப்பாரா, அவரும் இவங்க மாதிரி லிஸ்ட் போடுவாங்களா?
0: இல்ல இல்ல, அவர் லிஸ்ட் எல்லாம் போட மாட்டாரு, ஏதாவது கேட்டா எனக்கு இதுமே வேணாம்னு சொல்லுவாரு, அது மாதிரி கடுப்பா இருக்கும் நமக்கு. சோ அந்த மாதிரி
1: என்ன மனுஷன் சார்,
0: சோ அந்த மாதிரி இல்ல. பட் ஐ திங்க் சி, இப்போ எங்க வீட்டுக்காரன் நானும் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 இயர்ஸா நாங்க வந்து டுகெதர், ஸோ லவ் பண்ணல ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும். ஸோ இப்போ எப்படின்னா, இட்ஸ் பிகம் மோர் ப்ராக்டிக்கல், ஓகேயா? ஸோ சர்ப்ரைஸ் இருக்கு, பட் அது ஒரு செமி சர்ப்ரைஸ்னு வச்சுக்கலாம். ஸோ சில ஐட்டம், சிலதெல்லாம் வந்து சர்ப்ரைஸாக இருக்கும், பட் சில மெயின் ஐட்டம் வந்துட்டு அவருக்கு என்ன என்ன வேணுமோ அதை நான் கேட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த வருஷம் வந்துட்டு அவரோட வாட்ச், ஆப்பிள் வாட்ச் வந்துட்டு கொஞ்சம் அந்த பேட்டரி ஒழுங்காக இல்லாமல் இருந்தது, அதனால் சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் அதை வாங்கி கொடுத்தேன்.
1: ஸோ அதை வந்து அவர்கிட்ட சொன்னீங்களா, உங்க ஆப்பிள் வாட்ச் கேட்டு போச்சு, அதனால உங்க பர்த்டேக்கு நான் ஆப்பிள் வாட்ச் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னீங்களா?
0: அப்படின்னு சொல்ல, அதாவது என்ன பண்ணனா, முன்னாடியே, அதாவது அவர் பர்த்டே ஆகஸ்ட்னா நாங்கள் வந்து ஜூன்லேயே போய் அந்த வாட்ச் வாங்கிட்டோம், சரியா? ஏன்னா அப்பயே அதை, ஏன்னா அதை இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்காரு. ஸோ சொல்ல, சரி வா, நான் அப்போ வாங்கி கொடுத்துட்டா கொடுக்கும்போது ஹாப்பி பர்த்டேனு சொல்லிட்டு எடுத்து கொடுத்துட்டேன். ஸோ அது ஒரு சின்ன எலிமெண்ட் ஆஃப் சர்ப்ரைஸ்,
1: ஓகே
0: ஓகே, கொஞ்சம் முன்னாடியே வந்துருச்சு அந்த சர்ப்ரைஸ். ஸோ ஓகே, அந்த மாதிரி இருக்கு. பட் அவரோட பர்த்டேக்கு அவருக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு அந்த மாதிரி.
1: ஸோ அவருக்கு என்ன சமைச்சிங்க,
0: என்னெல்லாம் சமைச்சன்றதான் கேட்கணும் நீ,
1: என்னெல்லாம் சமைச்சிங்க? இல்ல லைட்டா பசிக்கு சொன்னீங்கன்னா அப்படி காதால கேட்டு பசி அதிகம்.
0: அதாவது அவருக்கு வந்து ஆந்திரா மீல்ஸ், தாலி மீல்ஸ்னா ரொம்ப பிடிக்கும்
1: அப்படி.
0: ஸோ அந்த மாதிரி, ஸோ நான் வந்து மட்டன் சுக்கா, டொமேட்டோ பப்பு, ரசம், அப்பளம், இது என்ன சொல்றது, மோர் மிளகா, அப்புறம் கத்திரிக்காய், கீரை, அப்புறம் அந்த பருப்பு பொடி, நெய், இதெல்லாம் எல்லாமே அது செஞ்சு, பாதாம் அல்வா எல்லாம் செஞ்சு அப்புறமா அந்த வீடியோ காமிக்கிறேன்.
1: பட் இல்லை பரவாயில்ல, நான் அதை பார்க்க விரும்பல. சரி ஓகே.
0: ஸோ அது மாதிரி, ஸோ அவருக்கு பிகாஸ் அ வே டு அ மேன்ஸ் ஹார்ட் இஸ் டெஃபினெட்லி த்ரூ ஹிஸ் ஸ்டமக், 100%. ஸோ ஐ திங்க் அ வே டு அ விமன்ஸ் ஹார்ட் ஆல்சோ த்ரூ த ஸ்டமக் ஒன்லி.
1: இல்லை அதாவது
0: நம்மளை பற்றி பேசுவோம்.
1: கொஞ்சம் சத்தமா சிரிச்சுட்டேங்க. ஓகே ஓகே, அதாவது என்னன்னா, உங்களோட காமெடி டைமிங் லாவணியா சூப்பரா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, அதாவது என்னன்னா, மென்ஸோட ஹார்ட்டுக்குள்ள போறதுக்கு வந்து பொண்டாட்டி சமைச்சு கொடுக்கணும். வித்தியாசம் இருக்கு பாருங்க, சமைச்சு கொடுக்கணும். ஏன்னா கடையில வாங்கினா புருசா அழுவா ஆரம்பிச்சிருவா அப்படி. ஆனா பொண்டாட்டிக்கு அப்படி இல்லை, சமைச்சு கொடுத்தாலும் ஓகேதான், நீ வாங்கி
0: கொடுத்தாலும்.
1: ஆமா அதேதான், எனக்கு சாப்பாடு வந்தா சரி, அந்த மாதிரிதான் அப்படிதான். சரி, நம்ம இவங்க துர்கா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ரொம்ப தடவை ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு இருக்கீங்களான்னு கேட்ட மாதிரி இருந்துச்சு. அது எனக்கு புரியல, என்ன சொல்ல வரீங்க, நாங்க தான் தெளிவா இல்லையா, இல்ல நீங்களா தெளிவா இல்லையா, என்ன பிரச்சனை?
0: இல்ல நீங்க லேட்டா வரல, நாங்க ஒரு 10 நிமிஷமா தான் பேசிட்டு இருக்கோம்.
1: ஆமா, சோ கண்டிப்பா இப்ப சரி, எல்லாரும் குழப்பத்துல இருக்கிறதால நம்ம ஒரு பாட்டு கேட்டுட்டு வந்துட்டு நம்ம சர்ப்ரைஸ் சொல்லாம சர்ப்ரைஸ் பண்றது ஓகேவா? சொல்லாம சர்ப்ரைஸ் பண்றது ஓகேவா, இல்ல சொல்லி பிளான் பண்ணி பண்றது ஓகேவா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சு.
0: நீங்களும் யோசிச்சுட்டே இருங்க, எங்களுக்கு இன்ஸ்டால போட்டுட்டே இருங்க, நாங்க அதுக்குள்ள
1: ஒரு அழகான பாட்டு,
0: அதுக்குள்ள நாங்க உங்க கேள்வியை பதில் சொல்லிடுவாங்க.
1: நம்ம அனிருத் வந்து, அனிருத் வந்து டிசி படத்துல, டிசில அதாவது லட்டுல வச்சேன் நினைச்சியா தாஸ், நட்டுல வச்சேன் அப்படிங்கிற மாதிரி படத்துல பாட்டு வச்சேங்க நினைச்சியா தாஸ், பாட்டுலதாங்க படத்தையே வச்சுங்கிற மாதிரி டிசி படம் எடுத்து வச்சிருக்காங்க. அதனால அந்த பாட்டுக்காக அந்த பாடலை போயிட்டு அந்த படத்தை பார்க்க முடியாதுங்கிற காரணத்தினால அந்த பாட்டை மட்டும் போடுறேன், பாட்டு கேட்டுட்டு வந்து.

0: வெல்கம் பேக் நேயர்களே. சரி, நம்ம இன்னைக்கு என்ன பேசிட்டு இருக்கோம்னா, சொல்லாம சர்ப்ரைஸ் பண்றது ஓகேவா?
1: இல்ல திருப்ப சொல்றேன், சொல்லாம பண்ணாதான் சர்ப்ரைஸ்.
0: என்ன பண்றதுங்க, நம்ம அப்படிதானே தலைப்பு வச்சிருக்கோம்.
1: சரி,
0: சொல்லாம அப்ப என்ன சொல்றது,
1: சர்ப்ரைஸ் பண்றது சொல்லாமலே தானா?
0: இன்ஸ்டாகிராம்ல நேர்ல பாத்துட்டு இருக்கிற துர்கா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, அவங்க வந்து சர்ப்ரைஸ் பண்றதே அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் தான் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க வேற யாரும் என்னோட சின்னமாதான். ஸோ அது சர்ப்ரைஸ் அப்படிங்கிற ஒரு மேட்டர்னே, நான் வளர்ந்து வரும்போது அவங்க கூட தான் வளர்ந்தேன். ஸோ அப்படி இருக்கும்போது நான் பார்த்த அந்த சர்ப்ரைஸ் விஷயத்தை பற்றி பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, சித்தப்பா இருக்கார் இல்லையா, சித்தப்பா அவரை பற்றி சொல்லியே ஆகணுங்க.
1: நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்,
0: ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். ரெண்டு பேருக்கும் 10 வயசு வித்தியாசம்,
1: ஓகே
0: சரியா? ஸோ ரெண்டு பேருக்கும் 10 வயசு வித்தியாசம் இருக்கிற காரணத்தினால வந்து அஃப்கோர்ஸ் இவங்க வந்து ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமாக பிஹேவ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவர் வந்து ரொம்ப மெச்சூர்டான மனிதன். ஸோ அப்படி இருக்கும்போது அஃப்கோர்ஸ் நம்ம கேர்ள்ஸ் பொதுவாகவே வந்து
1: அது ஒரு சைல்டிஷ்னஸ் இருக்கும்.
0: ஆமாம், கேர்ள்ஸ் பொதுவாகவே வந்து இந்த சர்ப்ரைஸ் ஆசைப்படுறது அதெல்லாம் வந்து இருக்க வந்தானே. ஆனால் ஒரு விஷயத்துல வந்து இந்த துர்கா மேடம் பாராட்டணும். என்னன்னா, இப்ப இருக்கிற காலகட்டத்துல இந்த மாதிரி ஹஸ்பண்ட் சர்ப்ரைஸ் எதுவுமே பண்ணாம இருந்திருந்தா கண்டிப்பா அதுக்கே சண்டை போட்டு, ஆமா அந்த மாதிரிலாம் இருந்திருப்பாங்க ஓகேவா? சோ அந்த டைம்ல அப்படி பண்ணல. அதுக்கு காரணம் யாரு?
1: யாரு?
0: சித்தப்பா.

0: ஐனோ வரல
1: ஓ வரவே இல்லையா
0: பொறுமையா வருவோம் அஜித்தப்பா ஏன்னா அவர் வந்து சர்ப்ரைஸ் பண்ண மாட்டாரு பட் பிளான் பண்ணி மனைவிக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ
1: பண்ணுவாங்க
0: அதை வந்து கரெக்டா பண்ணி கொடுத்துருவாரு கடைசியில அப்படி இப்படி நீங்க பல வருஷம் கழிச்சு பிள்ளைங்கலாம் கொஞ்சம் வளர்ந்துருச்சீங்க அவங்க பிள்ளைங்க பிள்ளைங்க இப்பயுமே சின்ன பசங்க தான் பட் கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கோமே 6-7 வருஷத்துக்கு நம்ம கணக்குல கொஞ்சம் வீக்கு கண்டுக்காதீங்க அப்ப அப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து எனக்கு ஞாபகம் இருக்கு எனக்கு தெரியல ரகசியமா ஒரு என்னைக்காச்சும் உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணிருக்காரு பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அன்னைக்கு வந்து வேலண்டைன்ஸ் டே பார்த்தா மனுஷன் வேலை முடிச்சு சீக்கிரமா வந்துட்டு ஹாஃப் டே போட்டு வந்துட்டாரா இல்ல அன்னைக்கு ஹாஃப் டேவான்னு தெரியல சீக்கிரமா வந்துட்டு மாலுக்கு போயிட்டு ஒரு மாதிரி டி ஷர்ட் எல்லாம் சட்டை பெர்ஃபியூம் வேற என்ன வாங்கியிருந்தாருன்னு சரியா ஞாபகம் இல்ல பெர்ஃபியூம் தெரியல பெர்ஃபியூம் கண்டிப்பா இருந்துச்சு டி ஷர்ட் இருந்துச்சு ஒரு 3-4 டி ஷர்ட் இருந்துச்சு அதுல ஓடிங் எல்லாம் எழுதி இருந்துச்சு பார்த்தா சர்ப்ரைஸ் வளையாளுதான் அப்புறம் என்ன மாப்பிள்ள மாசுதான் ஃபுல்லா ஸ்டைலா தட்டெல்லாம் போடுறது அவர் ஒரு மாதிரி கெத்தா மைண்ட் மாதிரி அந்த மாதிரிதான் சோ அதே எனக்கு ஞாபகம் வந்து சர்ப்ரைஸ் பண்றது சோ அது பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் இவன் தோ வந்து என்னோட கருத்து இந்த தலைப்புல என்னன்னா நீங்க ப்ரொவைட் பண்றதுலாம் ஓகே ஆனா அதுல அந்த சர்ப்ரைஸ் வரனால அது இன்னும்
1: வேற லெவலுக்கு போகுது அவன் கண்டிப்பா 100% ஐ அக்ரி வித் யூ பட் என்னன்னா அந்த இப்போ எதுக்கெல்லாம் இந்த மாதிரி சர்ப்ரைஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்த்டே ஒரு ஆனிவர்சரி கிறிஸ்மஸ் ஓகே அது அந்த மாதிரி கூட வந்து நீங்கள் சர்ப்ரைஸ் பண்ணலாம் ஆனால் இப்போ நீங்கள் வந்து ட்ரிப்பு போகிறோம் இல்லை வந்து வேற ஏதாவது கொஞ்சம் பெருசாக இல்லை வந்து வீடு வாங்குறோம் இல்லை அந்த மாதிரி ஒரு பெரிய விஷயத்துக்கு வந்து நம்ம வந்து சர்ப்ரைஸ் பண்ணுறதை விட ஒரு செமி சர்ப்ரைஸ் இல்லைனா பிளான் நல்லாவே பிளான் பண்ணிட்டு பண்ணுறது வந்து பெட்டர் ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து ட்ரிப்பை பிளான் பண்ணுறோம் வச்சுக்கோங்க அதை நீங்கள் வந்து திடீர்னு வந்து ஏன்னா எனக்கு தெரியும் சில பேர் வந்து ஆ வா அப்போ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி பார்த்தா நேராக ஏர்போர்ட் கூட்டு போயிடுறது அவங்க சூட் கேஸ்லாம் ஏற்கனவே அவங்களே பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சிடறது ஸோ இது இப்போ வந்து நமக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு அந்த மாதிரி பிளான் பண்ணிங்கன்னா நான் டென்ஷன் ஆவேன் ஏன்னா நம்ம வந்து ஒரு இது வச்சுருப்போம்ல இதெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம் இதெல்லாம் போட்டுக்கலாம் அதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுருப்போம் நமக்கே பிளான் பண்ணாத மாதிரி நமக்கு துணியெல்லாம் எடுத்துருவோம் அந்த மாதிரி நம்ம ஐ டோன்ட் நோ மேபி ஐ டோன்ட் நோ இவன் நோ ஹவ் ஐ வில் ரியாக்ட் டு தட்
0: ஓ இன்னும் அந்த நடக்கல இல்லை என்னன்னா அது எப்படி பண்றாங்கிறத பொறுத்து இருக்கு இப்ப இப்ப நான் வந்து ஒரு உங்களோட கணவன் வச்சுக்கோமே அழகா இருக்கணும் நான் வந்து உங்க கணவன் வச்சுக்கோமே இப்ப நான் வந்து உங்களுக்கு வந்து அந்த மாதிரி சொல்லாம வந்து உங்களை கூட்டிட்டு போகணும் அப்படின்னு நினைச்சிட்டேன் ஒரு டூர் போறேன் நினைச்சிட்டேன் அப்ப அப்படி பண்ணணும்னு நினைக்கிற ஒரு பர்சன் என்ன பண்ணணும்னா பொண்டாட்டியை பத்தி தெரிஞ்சிருக்கணும் கேர்ள் ஃபிரெண்டை பத்தி தெரிஞ்சிருக்கணும் ஓகே இதுதான் நம்ம பண்ண போறோம் அவளுக்கு என்னெல்லாம் தேவைப்படும் அவளுக்கு இந்த ஷூ தேவைப்படும் அந்த சட்டை தேவைப்படும் இதெல்லாம் தேவைப்படும் எடுத்து வச்சுட்டு அப்படி கூட்டு போகணும் ஒண்ணுமே தெரியாம ஒண்ணுமே தெரியும் எடுத்து வைக்காம அப்புறம்
1: கொடுக்காம போறோம் அப்படின்றது மட்டும் பண்ணி இல்ல ஏதாவது ஒரு செமி செமி சர்ப்ரைஸா கூட பிளான் பண்ணலாம்
0: இல்ல ஆமா அதாவது செமி சர்ப்ரைஸ் அதாவது சி அதுவுமே சர்ப்ரைஸ் தான் ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்ப நான் வந்து ஒரு இடத்துல இருக்கேன் நான் வந்து இப்ப என்னுடைய பார்ட்னர் யாராச்சுமே வந்து நான் வந்து இந்தோனேஷியாவோ இல்ல சவுத் கொரியாவோ இந்த மாதிரி எங்கேயாச்சும் கூட்டிட்டு போறேன் அப்படின்னாக்கா அதை சர்ப்ரைஸா வைக்கணும்னு ஆசைப்படுவேன் பட் சின்ஸ் இட்ஸ் இன்டர்நேஷனல் ட்ரிப் அவங்களுக்கும் தெரியணும் அதாவது ஸோ டக்குன்னு கூட்டிட்டு போறது பிகாஸ் அவங்களோட இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ வந்து காதல் பண்ணிட்டு இருக்கிறவங்க கல்யாணம் பண்ணிட்டு இல்லாம காதல் மட்டும் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு டீடைல்ஸ் ஹஸ்பண்டோட பாஸ்போர்ட் கையில பொண்டாட்டிக்கிட்ட இருக்கிற மாதிரி பாய் ஃப்ரெண்டோட பாஸ்போர்ட் வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காது ஸோ அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பேசி ஆகணும் ஸோ ஆனா இருந்தாலும் இது எப்படி சர்ப்ரைஸ் ஆக்கலாம் அப்படின்னாக்கா நம்ம வந்து ஜஸ்ட் அந்த அழகா ஒரு போர்டிங் பாஸ் மாதிரி பண்ணிட்டு இந்த பாரு
1: மேபி ஒரு 10 days முன்னாடி இல்ல ஒரு 1 week ஒரு 1 month முன்னாடி கூட நம்ம வந்து அது ஒரு சர்ப்ரைஸ் சும்மா அந்த மாதிரி ஒரு
0: ஆமா
1: ஒரு இது பண்ணிட்டு ஓகே நம்ம வந்து இந்த 1 month So that will have the surprise element also. And also you can plan. And ஒரு யூ ஹாவ் சம்திங் டு லுக் ஃபார்வர்ட் டு இல்ல ஒரு ஒரு எக்ஸைட்மெண்ட்
0: காத்துக்கிட்டே இருப்பேன் நான்
1: அப்படி அங்க போய் அதை பண்ணலாம் அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம வந்து கூகுள் பண்ணி அதை பண்ணுவோம் அதை பண்ணுவோம் எல்லாம் இருக்கும் அங்க போய் என்ன பண்ணலாம் அங்க போய் என்ன சாப்பிடலாம்
0: ஆமா
1: பிளான் பண்ணுவோம்ல
0: சோ அத வந்து சர்ப்ரைஸா அப்ப சில பேர் எல்லாம் இருக்காங்க இந்த டாபிக் நம்ம எதுக்காக பேசுறோம்னா சில ஆண்களும் சரி சில கொஞ்சம் கம்மி தான் பெண்களுக்கு இந்த சர்ப்ரைஸ் பண்ற விஷயத்துல ரொம்பவே இது நிறையவே கூட இருக்கு பட் ஆண்கள் வந்து சம்டைம்ஸ் யூ கைஸ் ஸ்ட்ரகிள் ரைட் கஷ்டப்படுவீங்க

0: உங்களுக்காக டிப்ஸ் கொடுக்கறதுக்கு, உங்க உங்க காதல் வாழ்க்கையை மெழுகூட்டுறதுக்காக நாங்க இங்க
1: மெழுகூட்டு,
0: மெழுகா இல்ல மெருகா தெரியல,
1: மெழுக வந்து வேக்ஸ்
0: சரி மெழுகா சரி மெழுகுட்டுறதுக்காக. ஐயோ விஜயாக்கா பார்த்தாங்கன்னா என்ன ஸ்கூல்ல இருந்து டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க,
1: கழுவி கழுவி ஊத்துவாங்க.
0: ஆமா ஓகே சரி. ஸோ அதுதான் மேட்டர், மெழுகுட்டுறதுக்காக வந்து என்ன சொல்றது, உங்களுக்காக டிப்ஸ் கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி நீங்க ஏதாச்சும் பிளான் பண்றீங்க, ஓ இல்ல நீ எது பண்ணாலும் வந்து நீ என்ன திட்டுவ, நீ எது பண்ணாலும் நீ வந்து இது பிடிக்கல அது பிடிக்கலன்னு சொல்லுவ, அதனாலதான் நான் உன்கிட்டே கேட்டுட்டேன். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து கேட்பாங்க, இதையா நீ வந்து எனக்கு சர்ப்ரைஸா பண்ணல அப்படின்னு கேட்பாங்க. சோ கேட்கும் போது அவங்க சொல்லுவாங்க, நீ வந்து
1: பண்ணாலும்
0: ஐ வாண்ட் யூ டு ஃபீல் கம்ஃபர்டபிள், அதனாலதான் நான் உன்கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு. அதுதான் கரெக்ட் தான், தே அவங்க கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணணும். பட் அதுக்கு ஒரு வழி என்ன பண்ணலாம்னா, நீங்க வந்து இந்த மாதிரி வந்து ஒரு 10 days பிஃபோர்
1: ஒரு செமி சர்ப்ரைஸ், அதாவது பிளானிங், அதாவது இந்த மாதிரி ஒரு ஐடியா ஒரு மேட்டர் பண்ணோம் அப்படின்றது வந்து நீங்க பிளான் பண்றது உங்களுடைய இது. ஸோ பேசிக்கா ஐ திங்க் ஆல் விமன், ஐ திங்க் இவன் மென் பட் மோஸ்ட்லி விமன் ஆல்சோ பிகாஸ் வி ஆர் விமன், இது வந்து நம்ம வந்து அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், நமக்கு ஏதாவது பண்ணுவாங்களா அப்படி, நமக்குன்னு நம்மளையும் ஒரு ஒரு மதிச்சு ஒரு ஒரு அவங்க நமக்கு
0: நினைச்சு
1: ஒரு டைம் எடுத்து அதுக்குன்னு இப்போ ஒரு ஏதோ ஒரு பிளான் பண்ணோம்னா அதுக்கு ஒரு டைம் எடுக்கணும் இல்லையா. ஸோ தட் பிகாஸ் தட் ஃபீலிங் இஸ் அமேசிங், எனக்கு நல்ல எனக்கு நிறைய தெரியும், எங்க ஹஸ்பண்ட் நிறைய எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணிருக்காங்க ஆல் த்ரூ தி இயர்ஸ்.
0: ஒரு ஃபியூ சர்ப்ரைஸ் எடுத்து விடுங்க பாப்போம்.
1: ஐ திங்க் என்ன சொல்றது, எனக்கு 2000 ஐ திங்க் இட் வாஸ் அபௌட் 8-10 இயர்ஸ் ஆகும் அப்போ வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு ஐபோன், அதுவும் எங்க நாங்கள் ஸ்ரீலங்கா இருந்தும் போது அங்க அந்த கிறிஸ்மஸ் டைம்ல வந்து கொடுத்தாங்க. நிஜமாவே எதிர்பார்க்கல அந்த சர்ப்ரைஸ், ஏன்னா ஏற்கனவே நிறைய செலவெல்லாம் இருந்தது. ஸோ நான் அதை ரியலி என்ன எக்ஸ்பெக்ட், ஸோ பட் தட் இஸ் ஆல்சோ நைஸ். ஸோ பட் ஐ எம் நாட் அன் ஐபோன் பர்சன் ஆக்சுவலி, ஐ எம் மோர் ஆஃப் அன் ஆண்ட்ராய்ட் பர்சன். ஸோ பட்
0: பார்த்தீங்களா மக்களே, நம்ம சொன்னது தப்பு இல்லை, பெண்கள் எது கொடுத்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க மக்களே.
1: இல்லை இல்லை, ஆனால் எனக்கு ரொம்ப நான் வெரி வெரி ஹாப்பி. பட் ஆனால் அடுத்தது அதுக்கப்புறமா நான் அந்த ஐபோனை வந்து ஐ டென்ட் அப்கிரேட் டு த நெக்ஸ்ட். இப்போ எங்க வீட்டுக்கார வந்து அதுலேருந்து என்ன சார் ஏபிசிடி ப்ரோ, இப்போ ப்ரோ மேக்ஸ் வரைக்கும் வந்து உட்காந்துருக்கு. பட் நான் வந்து பிகாஸ் இட்ஸ் ரிடிகுலஸ்லி எக்ஸ்பென்சிவ், ஒரு ஐஃபோன் வந்து நம்ம அப்கிரேட் பண்ணிட்டே போனோம்னா நம்ம எங்கேயோ நம்ம விட்டா அது அந்த காசை நம்ம ஒரு ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின்லாம் வாங்கிடலாம் போல.
0: அதனால
1: அது வந்து எனக்கு வந்து இட்ஸ் நாட் ப்ராக்டிக்கல். ஃபோன் ஹலோ ஹூ இஸ் ஸ்பீக்கிங், ஒரு வாட்ஸ்அப் பண்ண முடியுமா, ஒரு ஃபோட்டோ எடுக்க முடியுமா, அது போதும்.
0: எக்ஸாக்ட்லி இது நான் அன்னைக்கு வந்து நான் வந்து ஒரு லூயி விட்டன் பேக் வச்சிருக்கேன். பெரிய ஹேண்ட்பேக் தூக்கிட்டு நம்ம எதுக்கு போறோம், ஜஸ்ட் ஐ வாண்ட் டு கீப் மை காக்கி, போன் வைக்கணும்,
1: அவ்வளவுதான்.
0: இது பர்ஸ், ஸோ இந்த மூணு ஜாமான் வைக்கிறதுக்கு நான் எதுக்கு அவ்வளோ பெரிய பேக் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ப்ளஸ் நான் வந்து ஸ்பைடர்மேன் படம் பார்க்குறேன், ஸோ நார்மலாக கேஷுவலான ஒரு சட்டை போட்டிருக்கேன், ஸோ அதுக்கு நான் கேர்ள் மாதிரி ஹேண்ட் பேக் மாட்டிட்டு போகணும்னு நான் நினைக்கல. ஸோ இது வந்து மை ஸ்லிங் பேக் மாதிரி இருக்கும், அது வந்து பாட்டில் ஷேப்பில் இருக்கிற மாதிரி ஒரு பேக். ஸோ நான் அதை எடுத்துகிட்டு போயிட்டேன், அதை எடுத்துட்டு போயிட்டு நான் மாட்டிட்டேன். ஸோ சி அது வந்து லூவி விட்டான் டிசைன்ல இருக்கிறது, அது அதோட தப்பு, எந்த இல்லை என்னோட கன்சர்ன்லாம் வந்து சின்ன பேக் எடுத்துகிட்டு போகணும். ஸோ நான் அதை இருந்து மாட்டிட்டு போயிட்டேன். பொக்கோன் வாங்க வரிசையில் நிற்கும் போது என் ஃப்ரெண்டு கேட்டேன், என்ன மச்சான் இது ஒரிஜினலா லூவி விட்டோனான்னு. நான் வந்து ஏன் பார்த்தா அவனுக்கு ஃபேக் மாதிரி தெரியுதா அப்படின்னு வேணுமணிக்கே கேட்டேன். கேட்டோடனே அவனு பார்த்தாலே தெரியுது ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் ஏன் கேட்குறேன் அப்படின்னு. சி என்னோட கேள்வி என்னோட இதெல்லாம் ஒன்று தான், என்னன்னா ஒரிஜினல் வந்து என்ன விலை?
1: பயங்கரம், அதாவது டபுள் ட்ரிபிள் கூட கிடையாது,
0: 10+ 10+ 20+ 100+ 20 times.
1: ஆமா
0: ஆமா,
1: அது வந்து எப்படி சொல்றது, ரிடிகுலஸ்லி எக்ஸ்பென்சிவ்,
0: இட்ஸ்
1: அன்நெசசரி.
0: ஆனா அந்த பேக் லிட்டரலி அதே மாதிரி தான் இருக்கும், சரியா அதே மாதிரி தான் இருக்கும். ஆஃப் கோர்ஸ் யூ கேன் சி, ஒன்னு அதை நான் மாட்டிருக்கிறனால அது ஃபேக்குன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி, ஏன்னா நம்மளாம் ஜாதிபதி கிடையாது ஓகேவா, அந்த மாதிரி பேக்ல போய் செலவு பண்றதுக்கு. ரெண்டாவது விஷயம் வந்து அது மேபி பார்க்கும்போது எப்படியாச்சும் தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன், பட் அதே பேக்கு அதே சைஸு அதே மாதிரி தான் இருக்க போது, நான் எதுக்குங்க அதே மாதிரி டிசைன்ல இருக்கிற ஒரு விஷயத்துக்கு போயிட்டு அவ்வளோ காசு கொடுக்கணும். சரி அவ்வளோ பணக்கார ஸ்ருதி ஹாசனே வந்து ஐ திங்க் ஷி சைட் லைக் ஹேண்ட்பேக்குலாம் என்னால் அவ்வளோ செலவு பண்ணி வாங்க முடியாது. அதை எல்லாரும் ஆக்சுவலி அவங்க சொன்னதை எல்லாருமே வந்து ஒரு சீன் போடுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஹேண்ட்பேக்கு விலை கொடுத்து வாங்கிட்டு வந்து உட்காந்துருந்தாலும் அதை வந்து சீனுன்னு சொல்லுவீங்க.
1: ஹேண்ட்பேக்குள்ள காசு இருக்கான்றது முக்கியம், ஹேண்ட்பேக்கே அவ்வளோ காசாக இருந்தால் என்ன பண்ணுறது.

0: ஆமா சரி, நம்ம ஹேண்ட்பேக்ல இருந்து அப்படியே வந்துடலாம். ஹேண்ட்பேக்ல இருந்து வந்துட்டு நம்ம மறுபடியும் இது கருத்து, நம்மளுடைய கருத்து கருத்து நம்ம சொல்லிதான். ஸோ அதனால வந்து ஜட்ஜ் பண்றவங்க இனிமே ஜட்ஜ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. உங்களுக்கு எது முக்கியமோ அதை மட்டும் நீங்க பண்ணிட்டு ஜாலியா
1: வாட் கிவ்ஸ் யூ ஜாய், வாட் கிவ்ஸ் யூ ஹாப்பினஸ். நம்ம ஒரு சில பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ எங்க அக்கா எல்லாம் வந்து ஒரு நல்ல பை, ஒரு நல்ல பை வச்சிருப்பாங்க. ஸோ ஓகே, ஸோ தட் இஸ் ஃபைன், தட் இஸ் ஓகே டு ஹாவ் ஒன் குட் பேக். ஆனால் எனக்கு அந்த மாதிரி கான்செப்ட் எனக்கு அந்த மாதிரி கிடையவே கிடையாது ஆக்சுவலாக. அதுவும் என்னுடைய நானும் வந்து ஹேண்ட்பேக்கில் நிறைய வச்சு அந்த மாதிரி நிறைய அந்த மாதிரி இருந்தது. பட் ஐ திங்க் கோவிட் வந்து சேஞ்ச் மை பெர்ஸ்பெக்டிவ் டோட்டலாக. என்னுடைய மொத்த இதையுமே எல்லாமே அவ்வளோதான், இந்த இந்த சின்ன பவுச்சுக்குள்ளே வந்து முடிஞ்சிடும் அவ்வளோதான். வாட் எவர் ஐ நீட் இஸ் இன் மை பவுச், இன்க்ளூடிங் மை கார் கீஸ், எவ்ரி திங். ஸோ ஐ டோன்ட் நீட் எனிதிங் எல்ஸ். ஸோ தட்ஸ் இட்.
0: சரி மக்களே, லாவணியா யாராச்சும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு சின்ன போச்சு தேடுங்க. சரி ஓகே. நான் வந்து ஆக்சுவலி நீங்க இதை சொல்லிட்டு இருக்கும் எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. என்னத்துக்காக சிரிச்சனா, இந்த பேலன்சியாகா பேக் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பிளாஸ்டிக் பேக், மஞ்சள் கலர் சோப்பு கலர்,
1: ஊர்ல
0: நம்மளுக்கு நார்மல் பிளாஸ்டிக் பேக் இருக்கும் ஊர்ல, அந்த மாதிரி பைய வந்து பேலன்சியாகா டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்ப லெட்ஸ் அதே தூக்கிட்டு போக வேண்டியதானே, என்ன வந்துருச்சு இப்போ நிறைய பேர் அதை மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பட் இட் லிட்டலி லுக் தி சேம். சோ வை டு யூ வாண்ட் டு ஸ்பெண்ட் சோ மச் ஆஃப் யுவர் மணி
1: ஜஸ்ட் ஃபார் தி பிராண்ட்?
0: எஸ்
1: அண்ட் அது வந்து இட்ஸ் அன்நெசசரி. எனிவேஸ்,
0: ஆமா,
1: we are going far away from the topic. Let us come back to the topic.
0: ஆமா, டாபிக் போறதுக்கு முன்னக்கு ஒரு அழகான ஒரு பாட்டு கேட்டு வந்திரலாமா?
1: கேட்கலாமே.

0: வணக்கம் வணக்கம் கலாபம் நேர்களே ரசிகர்களே, எங்கள் அன்பான கோடான கோடி
1: மக்களே,
0: ஐயோ மறுபடியும் அடிப்பாளோ, இவ்வளோ இதான் சொல்றானே, தப்பா சொன்னா அடிப்பாளோ. சரி மக்களே, நம்ம இன்னைக்கு என்ன பேசிட்டு இருக்கோம்னா, சர்ப்ரைஸ் பண்றது ஓகேவா இல்ல பிளான் பண்ணி பண்றது ஓகேவா? இவ்வளவு நேரம் நம்ம சர்ப்ரைஸ் பண்றத பத்தி பேசியாச்சு, இப்ப நம்ம வந்து பிளான் பண்ணி பண்றது வந்து பத்தி பேசலாம். சொல்லுங்க லாவண்யா.
1: சோ பிளான் பண்றதுல என்ன அட்வான்டேஜ் இருக்குன்னா, எஸ்பெஷலி ஃபார் இப்போ கொஞ்சம் இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கொஞ்ச நாள் கல்யாணம் ஆயிட்டு ஒரு 10-15 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா, அவங்க வந்து ஸ்மால் சர்ப்ரைசஸ் கேன் ஸ்டில் பி டன். பட் இப்போ ட்ரிப் பிளான் பண்றோம், இல்லை வந்து ஒரு வீடு அந்த மாதிரி ஏதாவது பண்ணுறோம் அப்படின்னாக்கா, அது அந்த மாதிரி விஷயத்தில் வந்து தயவு செஞ்சு சர்ப்ரைஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பிளான் பண்ணி பண்ணுறது வந்து ஐ திங்க் இட் வில் பி மோர் பெட்டர். பிகாஸ் அவங்க லீவ் போடணும். இதில் வந்து நம்ம என்ன எதுக்கு நம்ம மெயின் சொல்கிறோன்னா, சில ஹஸ்பண்ட்ஸ் வந்து தெல்வி ஒர்க்கஹாலிக்ஸ். ஸோ அப்போ இப்போ அவங்களுக்கு வந்து நம்ம லீவெல்லாம் போட்டு இது பண்ணோம்னா அப்புறம் அவங்க அது வந்து டென்ஷன் ஆகிடும், சர்ப்ரைஸ் போய் ஷாக் ஆகிடும். ஸோ இட் வில் கைண்ட் ஆஃப் பேக் ஃபயர். ஸோ அந்த மாதிரி இது பண்ணாமல் நீங்கள் கொஞ்சம் பிளான் பண்ணி பண்ணால் பெட்டர். ஏன்னா அது நம்ம டிக்கெட்லாம் போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் ரீஃபண்ட் பண்ண முடியாது, இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து யூ கேன் அவாய்ட் இட் லைக் தட்.
0: இன்னொரு விஷயம் வந்து இது ஒரு, அதாவது இந்த சர்ப்ரைஸு, இந்த சொல்லாமல் போய் நிற்கிறது, இது இதில் விஷயத்த நம்ம ரிலேஷன்ஷிப்குள்ளாரே இருக்கிற மாதிரி இருக்குது. நான் இன்னொரு ஒரு பாயிண்ட் சொல்ல ஆசைப்பட்றேன், என்னென்னா, எங்கெல்லாம் வந்து சொல்லிட்டு பிளான் பண்ணணும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த வேலை லீவு கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ முக்கியமான விஷயம் என்னென்னா, பொதுவாக நண்பர்களுக்கோ இல்லை உறவினர்களுக்கோ இந்த திடுதுப்புன்னு போயிட்டு நிற்போம் வீட்டு மின்னுக்கு அப்படின்னு போயிட்டு நின்னீங்கன்னா நீங்கள் சர்ப்ரைஸ் கொடுக்க முடியாது, நீங்கள் சர்ப்ரைஸ் ஆயிடுவீங்க. பிகாஸ் யூ கான் எக்ஸ்பெக்ட் சம் ஒன் டு பி அட் ஹோம் ஆல் த டைம், ரைட்? ஆமாம். ஸோ அதனால வந்து அவங்க வீட்டில் இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கிட்டு போகிறது,
1: வீட்டில் ஒருத்தருக்காக சொல்லணும், சொல்லிட்டு பண்ணுறது வந்து இட் வில் பி குட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இப்போ நம்ம எல்லாருமே நம்ம ஊரை விட்டு நம்ம வேறு ஊரில் வந்திருக்கோம். ஸோ எல்லாருமே ஒரு டைமில் ஊருக்கு போவோம் திருப்பியும். ஸோ அந்த மாதிரி திருப்பி போகிற டைமில் வந்துட்டு இப்போ சர்ப்ரைஸாக போய் நம்ம நிற்கலாம் அப்படின்னாக்கா அவங்க நமக்கு ஷாக் கொடுத்துருவாங்க, அவங்க எங்கேயாவது போயிட்டாங்கன்னா அப்புறம் பிரச்சனை ஆகிடும்.
0: அதனால வந்து அட்லீஸ்ட் யாருக்கிட்டே
1: இப்போ வீடு இப்போ இருக்காங்கன்னா, ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா அதில் ஒருத்தருக்காவது வந்து நீங்கள் அதை சொல்லிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா அப்போ வந்து அவங்க வந்து அங்கே அந்த ஹோம் டர்ஃபை வந்து அங்கே பார்த்துப்பாங்க, மெயின்டைன் பண்ணுவாங்க. அது தட் இஸ் ஒன் பாசிபிலிட்டி.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக
1: அந்த மாதிரி ஏன்னா அந்த மாதிரி நிறைய வாட்டி பண்ணியிருக்கேன். ஸோ எங்கள் அக்கா கிட்ட மட்டும் சொல்லுவேன் நான். ஸோ அவள் வந்து அவள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிப்பா, வீட்டில் என்னை வந்து பிக்கப் பண்ணுவா, இதெல்லாம் இருக்குல்ல.
0: ஆமாம். ஸோ பட் காதலன் காதைக்கு சர்ப்ரைஸ் பண்ணி நிறைய பேர் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆன கதைலாம் இருக்கு.
1: ஆமாம், சர்ப்ரைஸ் ஆன கதையாக இருக்குது, ஷாக்கான கதையாக இருக்குது.
0: ஆமாம்.
1: ஸோ ஆக்சுவலி அந்த லெவலில் இருக்கும் போது நம்ம சர்ப்ரைஸ் பண்ணுறது வந்து அஃப்கோர்ஸ் இட் இஸ் வெரி டேக்ஸ் இட் டு த நெக்ஸ்ட் லெவல். ஸோ ஏன்னா அந்த டைமில் வில் பி இன் தட் மேஜிக்கல். ஸோ இந்த பிளான் பண்ணி பண்ணுறதுன்றது வந்து எப்படி ஃபார் எக்ஸாம்பிள் நான் முன்னமே சொன்ன மாதிரி அந்த ட்ரிப் அது மாதிரி லாங் கொஞ்சம் பெரிய விஷயம்னா பிளான் பண்ணுறது பெட்டர். இல்லைனா நீங்கள் செமி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீ வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்டே வச்சுக்கலாம், இல்லை ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வாட் எவர் இட் இஸ். இப்போ எங்கேயோ வெளில கூப்பிட்டு போகிறாங்க, நாட் ஃபார் அ ட்ரிப் பட் ஃபார் அ டே, ஒரு டேட் மாதிரி கூப்பிட்டு போகிறாங்கன்னா, இப்போ சப்போஸிங் அவங்க வந்துட்டு பீச்சுக்கு கூப்பிட்டு போகிறாங்க, இல்லைனா வந்து ஏதாவது போலிங் இல்லை அந்த மாதிரி ஏதாவது ஏதோ ஒரு இதுக்கு கூப்பிட்டு போகிறாங்க, இல்லை ஒரு ட்ரெக்கிங் கூப்பிட்டு போகிறாங்க அந்த மாதிரி ஏதாவதுனா. ஸோ அதுக்கு நீ என்ன சொல்லலாம்னா, ஓகே கம்ஃபர்டபுளாக ட்ரெஸ் பண்ணிக்கோ, வேர் கம்ஃபர்டபுள் ஷூஸ் அந்த மாதிரி, இல்லை டேக் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹிண்ட் பண்ண கொடுத்துட்டு ஏன்னா எங்கே போகிறோன்றதை சொல்லாமல் அப்படி கூப்பிட்டு போகலாம்.
0: ஆமாம்.

0: பாலிசி அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து எங்க லைக் அதாவது அவங்களுக்கு அட்லீஸ்ட் வந்து ஓகே நம்மளுக்காக என்னமோ ஒன்னு பண்றாங்க அந்த ஒரு தாட்டாச்சும் இருக்கும்.
1: ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து நம்மளை வந்து எங்கேயோ ஒரு ஒரு ட்ரெக்கிங் கூட்டு போய் அதாவது நமக்கு ஒரு ஹில் டாப் காமிக்கணும்னு ஆசைப்பட்றாங்கன்னு வச்சுக்கோ, நீ வந்து ஸ்டைலாக ஒரு ஸ்கர்ட் போட்டு ஒரு ஹீல்ஸ் போட்டு நீ மலை ஏற முடியுமா?
0: முடியாது,
1: ரொம்ப கஷ்டம். அதனால நீங்கள் வந்து ஒன்று நீ வந்து அவனுடைய அதான் சொன்னேன் யூ ஷுட் ரியலி நோ யுவர் பார்ட்னர் ரியலி வெல் ஸோ தட் யூ வில் டேக் தி கம்ஃபர்டபுள் ஷூஸ் அண்ட் டேக் எவ்ரி திங் அண்ட் கோ.
0: அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அவ்வளோ தெரியல அவங்கெல்லாம் அந்த உங்கள் பார்ட்னர்கிட்ட சொல்லி தான் ஆகிற சுச்சுவேஷன்னா நீங்கள் வந்து ஓ நம்ம இங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி அதை ஸ்பாயில் பண்ணணும்னு அவசியமே இல்லை. செமி சர்ப்ரைஸ் மாதிரி பண்ணலாம். அதாவது என்னன்னா நம்ம வழக்கமா பண்ணிட்டே இருக்கிறது. சர்ப்ரைஸ் ஒரு பர்சன் கிட்ட சொல்லாம பண்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா?
1: அதாவது 10-15 ஃப்ரெண்ட் வச்சிருக்கா நல்லதா இருக்கு, அந்த ஒரே ஃப்ரெண்ட் வச்சிருக்கா கஷ்டப்படும். அந்த மாதிரி சர்ப்ரைஸ் பண்ண ரொம்ப கஷ்டம்
0: உண்மையா? ஏன் தெரியுமா? சில பேருக்கு பண்ணிரலாம், சில பேர்லாம் வந்து ஓகே
1: ரொம்ப உஷாரா இருப்பாங்க.
0: ஓகே ஜில் ஜங் ஜக் அப்படிங்கிற மாதிரி மூணு கேட்டகரி இருக்கு. முதல் கேட்டகரி என்னன்னா தே ஹேவ் நோ ஐடியா நம்ம என்னதான் சர்ப்ரைஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஃபார் அன் எக்ஸாம்பிள், நாங்க வந்து பேச்சுலரேட் சர்ப்ரைஸ் பண்ணோம் ரீசன்ட்லி. ஸ்ரீலக்ஷ்மி அவங்களுக்கு வந்து நாங்க பேச்சுலரேட் சர்ப்ரைஸ் பண்ணோம். அவளை வந்து இங்கே வா அங்கே வான்னு சொல்லியாச்சு. உள்ளெல்லாம் வந்துட்டா பார்த்தோட சர்ப்ரைஸ், ஷீ சர்ப்ரைஸ், பார்த்தாலே தெரியுது அவளுக்கு க்ளூவே இல்லை ஓகேவா. பட் கடைசியில் மண்டை மேலே இருக்கிற கொண்டையும் மறந்துட்ட மாதிரி நாங்கள் எல்லாரும் வந்து அந்த கிச்சன் சைடு ஒழிஞ்சிக்கிட்டு இருந்தோம். கிச்சன்லேருந்து வெளியே கண்ணாடி இருக்குங்கிறத மறந்தாச்சு. அவள் வந்து கதவுக்கிட்ட
1: பார்த்துட்டாங்க,
0: இல்லை அந்த சைட்லேருந்து பார்த்துருக்கா, பட் அந்த அளவுக்கு ஐடியா கிடைக்கல. பட் அட்லீஸ்ட் லைட்டாக பார்த்துருக்கா, பட் கொஞ்சம் உஷாராயாச்சு. பட் அந்த சைட்லேருந்து இப்படிக்கா தள்ளி வந்தா அந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் பண்ணது ஓகே. இதுதான் ஒரு கேட்டகரி, அதாவது தே ஹாவ் நோ ஐடியா நம்ம சர்ப்ரைஸ் பண்ணுறோம் அப்படின்னு அவங்களுக்கு க்ளூவே இருந்திருக்காது. ரெண்டாவது கேட்டகரி என்னன்னா நம்ம சர்ப்ரைஸ் பண்ணுறோம் ஏன்னா இன்னைக்கு எப்படியோ இன்னைக்கு நம்ம பர்த்டே, ஸோ இவங்களோட கேரக்டரில் ஏதோ ஒரு மாற்றம் தெரியுது, சரி சர்ப்ரைஸ் பண்ணிட்டு போட்டோம். அப்படி இல்லைங்க, அப்படி பண்ணாச்சும் பரவாயில்ல. அவங்க 50வது பிறந்த நாள் போன வருஷம் நான் போய் பண்ண போது அவங்கள வந்து எங்கேயாவது அனுப்பி ஆகணும், ஏன்னா வெனியும் அங்கே செக் பண்ணி இங்கே செக் பண்ணி எதுவுமே செட் ஆகாம வீட்லேயே பண்ணலாம்னு முடிவு பண்ணியாச்சு. வீட்லேயே பண்ணலாம் முடிவு பண்ணதுக்கப்புறம் அவங்கள இங்கே வீட்டில் வச்சிருக்கிறது, பட் அவங்கள ரெடி ஆகணும். சரி நான் வந்து சொன்னேன், சரி உங்களுக்கு உங்களுக்கு பர்த்டே சமயம் இல்லை, உங்களுக்கு வந்து பேம்பர் செஷன் பர்த்டேன்னு மென்ஷன் பண்ணலை, நாங்கள் வந்து நம்ம ஃபேமிலியாக குடும்பமாக ஃபோட்டோ பிடிச்சதே இல்லை. எவ்வளோ அழகாக போய் சொல்லியிருக்கேன் பாருங்க, நம்ம ஃபேமிலியாக இது வரைக்கும் ஸ்டூடியோலலாம் போயிட்டு ஃபோட்டோ பிடிச்சி ஃப்ரேமே இல்லை, வீட்டில் புதுசாக வீடு வாங்கியிருக்கோம், ஸோ அதனால் வந்து ஒரு போட்டோ மாட்டலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கிளம்புங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து உங்களுக்கு மேக்கப் புக் பண்ணியிருக்கேன்னு சொல்லி மேக்கப்புக்கு அனுப்பியாச்சு. மேக்கப் பண்ணிட்டு அந்த அக்கா கிட்ட நான் சொல்லிட்டேன், அக்கா இழுத்தடிங்க அப்படின்ட்டேன். அவங்க இதுக்கப்புறம் என்னால் இழுக்க முடியாது, ஏன்னா நான் வேற அப்பாயின்மெண்ட்டுக்கு போனோம் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் சொன்னேன், அம்மாவை போய் பிக்கப் பண்ணிட்டு மாலுக்கு கூட்டிட்டு போய் கொண்டாட வச்சிருக்கேன். அவங்களுக்கு அந்த மேக்கப்பை பண்ணிட்டு அந்த சட்டையை போட்டுட்டு அந்த மாலில் ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு கடுப்பாக இருக்கு. எனக்கு தெரியல, ஐ ஹவ் நோ ஐடியா எங்கள் அண்ணன் என்னதான் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இதே நான் அந்த இடத்துல இருந்தேனா மேபி வாங்க இந்த கடையில் போய்ட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் பண்ணுறது, வாங்க போய் படம் பார்க்கலாம். எங்கள் அண்ணன் கேட்டுச்சு ஆக்சுவலி, இப்போ சாம் படம் பார்க்க கூட்டிகிட்டு போயிடுவா அப்படின்னு கேட்டுச்சு. ஆக்சுவலி வெரி குட்,
1: கேட்கும் 3 மணி நேரம் போயிருக்கும்.
0: ஆமாம் 3 மணி நேரம் போயிருக்கும், பட் 3 மணி நேரம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைமிங் ஆகுது. ஆக்சுவலி அனுப்பியிருக்கலாம், பட் வந்து தெரியல அவங்க வந்து இல்லை படம் பார்க்க மாட்டேனா அந்த மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. அவங்க இன்னொரு ஒரு கூத்து பண்ணாங்க தெரியுமா, அவங்களுக்கு அவங்க க்ளூலெஸ்ஸாக தான் இருந்தாங்க.

0: பட் அவங்க கிட்ட நாங்க சொன்னோம் அண்ணன் வந்து உங்களை பிக்கப் பண்ண போறாங்க அப்படின்னு சொன்னோன்னே, இல்ல நான் ஊபர் போட்டு வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்றாங்க. குறுக்கு அந்த கவுசிக்கு வந்தா யாரா நீங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சரி இல்ல உங்களை யாரு வர சொன்னா எங்களுக்கு ஸ்ட்ரெஸ் தெரியுமா, எங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஏறுது, வீட்டுல சண்டை போட்டுக்கிறோம் தெரியுமா, அண்ணன் போய் ஏத்துங்க அவங்கள, அவங்க இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்கன்னு டக்குன்னு வந்து கால் பண்ணி சொன்னதுக்கு அப்புறம் மாலுக்கு வர சொன்னோன்னா டக்குன்னு அட்ரஸ் மாத்தி மாலுக்கு போட்டு அங்க போயிட்டாங்க. அப்பாடா அப்படின்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு எங்கள் அண்ணனால என்னால் ஹோல்ட் பண்ண முடியல, அவங்க வீட்டுக்கு வரேன்ட்டு வந்துட்டாங்க அப்படின்ட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. பாதி டெக்கரேஷன் முடிஞ்சு, பட் ஸ்டீல் வந்து சி என்னோட ஐடியா என்ன இருந்துச்சுன்னா அவங்க வரும்போது எல்லாம் செட்டப்பாக
1: இருக்கணும்,
0: ஆமாம் எல்லாரும் இருக்கணும், எல்லாமே செட்டப்பாக இருக்கணும், அவங்க கடைசியாக உள்ளே வரணும், சர்ப்ரைஸ் பண்ணணும், அதுதான் இருந்துச்சு. அவங்க உள்ள வந்து டெக்கரேஷன் எல்லாம் பார்த்து அப்படியே இப்படி பாட்டி மாரி கதை பேசுற மாதிரி போய் நாக்கால உட்காந்து கதைலாம் பேசி வரவங்க பிறந்துட்டு, சின்னம்மா நீங்க எப்படி இருக்கீங்க, நீங்க எங்க வந்தீங்க அப்படின்னு கதைலாம் பேசி உட்காந்து முடிஞ்சு. ஆனா பட் ஸ்டீல்
1: என்ஜாய்
0: கடைசியில வந்து என்ன இருந்தாலும் சர்ப்ரைஸ் ஆனாங்க. அதுதான்தான் இதை நான் எதுக்கு சொல்றேன்னா, இந்த மாதிரி நிறைய கேட்டகரி பீப்புள் இருக்காங்க, ஸோ இவங்களாம் இப்படி டிஃப்ரெண்ட் கேட்டகரியா இருக்காங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு கேட்டா பண்ணுங்க, பிகாஸ்
1: இன்னும் உஷாரா பண்ணுங்க.
0: ஆமா இன்னும் உஷாரா பண்ணணும், இன்னும் நல்லா பிளான் பண்ணி பண்ணணும். பட் அவங்க அப்படி இருக்காங்கிறதுக்காக நம்ம சர்ப்ரைஸ் பண்ணாம இருக்கணும்னு அவசியம் இல்லை, பிகாஸ் எண்ட் ஆஃப் த டே அவங்களுக்கு வந்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியல இல்லையா. பிகாஸ் நான் என்ன பண்ணேன்னா, அவங்க வந்து கேக் கட் பண்ண போறதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து ஒரு ஆடியோ ரெக்கார்ட் பண்ணேன், ஒரு அழகா வந்து அந்த நீ அந்த மாதிரி அழகா வந்து அந்த அம்மா அம்மா சாங் சம்திங் ஒரு பிஜிஎம் போட்டு ஒரு அழகான ஒரு டைலாக் அவங்கள பத்தி பேசுற மாதிரி பேசி அதை பிளே பண்ணோன்னா மேடம் இமோஷனல் ஆயிட்டாங்க. இமோஷனல் ஆயிட்ட ஐயோ மேக்கப் கலைச்சிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அக்காவோட பாப்பா கிட்ட கொடுத்து கையில பொக்கையெல்லாம் கொடுக்க சொல்லி கேக் கட் பண்ணி, ஸோ அது நல்லா இருந்துச்சு, அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு எல்லாத்துக்கும். அண்ட் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத பீப்புள்லாம் அந்த மாதிரி வந்து, ஸோ ஷி வாஸ் ரியலி ஹாப்பி. ஆமா ஸோ அப்படி ஏதாவது ஒன்று பண்ணலாம், நீங்க பண்ணணும்னு
1: நினைக்கிறீங்களா, நீங்க அவங்களுக்காக நீங்க எவ்வளவு மெனக்கட்டீங்க அதுதான் முக்கியம். That is what they will appreciate.
0: Ama.
1: In the thing. நீ சொல்லும் போது எங்க ஒரு 4-5 years முன்னாடி எங்க அக்காவுக்கு 50th இந்த மாதிரி தான் பண்ணேன். ஐயோ எங்க அக்காவுக்கு பண்றதுக்குள்ள நிஜமாவே சொல்ற ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்க வந்து பயங்கர உஷார், ரொம்ப டக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்க, ரொம்ப வெரி இட் வாஸ் வெரி வெரி வெரி டிஃபிகல்ட் ஃபார் மீ டு டூ எனி திங். என்ன ஷி நோஸ் 50th சும்மாவே இப்போ ஏதாவது பண்ணுவோம், 50க்கு பண்ண மாட்டோமா அப்படின்னு கண்டிப்பாக தெரியும். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, அவளுக்கு தெரியும் சரி ஓகே என்னமோ இருக்கு ஓகே, ஏன்னா வி ஹேவ் டு டேக் அவுட் டு வென்யூ ஆல் தட் இஸ் தேர். பட் என்ன பண்ணோன்னா, அவளுக்கு வந்து அவளோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு, அவளோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாக கனெக்ஷனே டச் விட்டு போன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் கூப்பிட்டு அவங்கள எல்லாரும் இன்வைட் பண்ணி வர வச்சு அந்த இடத்துல, ஸோ இட் வாஸ் அதுக்கு பிளானிங் நல்லாவே பண்ணி டு குவைட் அ பிட் ஆஃப் டைம் அண்ட் எனர்ஜி ஃபார் மீ டு பிளான். பட் இட் வாஸ் ரியலி டோட்லி வர்த் இட், பிகாஸ் ஷீ டிட் நாட் எக்ஸ்பெக்ட் தோஸ் பீப்புள், ஷீ எக்ஸ்பெக்டட் ஏதோ ஒன்று இருக்கும் அப்படின்னு நினச்சாங்க. பட் யாரெல்லாம் இவங்கெல்லாம் வந்திருக்காங்களான்றது வந்து இட் வாஸ் நைஸ். அண்ட் ஆல்சோ ஐ டோல் ஆல் மை friends and family to record voice video messages, voice messages, so adala or compilation mari panni play panni, it was very nice.
0: Nice. super seri vera edha tips vechirukingla neenga kadasila vandha enna solla virumbringa ungaloda karuthu enna, surprise pandrathu nalladha illa plan panni pandrathu nalladha?
1: Actually I sonna na enna kettingna vandha indha semiya pandrathu adellama edhukku oru birthday enna surprise pannalam adha easy, it's quite easy. Ana andha kuzhandhaigalukku birthday surprise pandrathukulla oru vaati en pasangalukku surprise birthday paatra panna அன்னைக்கு முடிவு பண்ணேன் கண்டிப்பா இனிமேல் சர்ப்ரைஸ் பண்ண பண்றது இல்லை, ஏன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம்.
0: ஐயோ
1: ரொம்ப கஷ்டம்.
0: கடவுளே இந்த துர்கா நீங்க லைவ்ல பாத்துட்டு இருக்கீங்களா எனக்கு தெரியல, சர்ப்ரைஸ்ன்னு சொன்னது ஞாபகம் வந்துச்சு. அம்மா அம்மா அம்மா அம்மா எங்க அம்மா கூட பரவாயில்ல, எங்க அம்மாவோட தங்கச்சி இவங்க இருக்காங்களே கடவுளே, சத்தியமா சொல்றனே. ஐ திங்க் அது மதர்ஸ் டேவா இல்ல பிறந்த நாளான்னு தெரியல. சரி அவங்க தம்பி ஓகே அவங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருந்தாங்க, அந்த அக்காவை வந்து எனக்கு தெரியும். ஸோ சி அந்த டைமில் நான் வந்து கொஞ்சம் சின்ன பிள்ளை இல்லை, அப்போதான் நான் காடி விட்ட பழகிறேன். ஸோ அதனால வந்து அவங்களோட காடி எடுத்துட்டு என்னோட லிமிட் என்னன்னா அந்த அக்கா வீட்டு வரைக்கும் மட்டும்தான் என்னால் போக முடியும், அதுதான் என்னோட லிமிட். அதாவது போகக்கூடாதுன்னு என்ன சொன்னதில்லை, பட் அது வரைக்கும் தான் நான் போய் பழகியிருக்கேன். ஸோ அப்போ அதை தாண்டி போனோன்னா நான் பக்கத்தில் யாராச்சும் இருக்கிறது நல்லதில்லை. ஸோ அப்போ நான் அந்த அக்கா ஏன்னா அந்த அக்காவும் எங்கள் கூட க்ளோஸ் தான், ஸோ அதனால பிளான் பண்ணி பண்ணுறோம், ஏதாச்சும் பண்ணலாம் இது பண்ணலாம் அது பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியாச்சு. பிளான் பண்ணிட்டு டக்குன்னு அப்படி நான் சொன்னேன் இந்த அக்கா ஏற்றிட்டு வர போறேன் வீட்டுக்கு வராங்க, ஏன்னா நாங்கள் வழக்கமாக உட்காந்து லூடோ விளாடுறது அந்த மாதிரி பண்ணுறதுக்கு கோவிட் டைமுக்கு தாண்டி அந்த மாதிரி பண்ணுறது தான் வழக்கம். ஸோ ஏற்றிட்டு வரேன்னு சொல்லிட்டு எங்க ஏற்றிட்டு வர போன ஆள் இன்னும் காணும் அப்படின்னு ஃபோன் அடிக்கிறாங்க கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம், இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே மேபி ஏதாவது பண்ணுதுங்க போல அப்படின்னு யோசிக்காம கோவப்பட்டுட்டாங்க.

0: கோவப்பட்டு அடடடடா என்ன இருக்கும். கடுப்பாயிட்டு லைக் வந்து ஏன் என்ன வரல ஏன் வரலன்னு வந்த கையோட மாமாவோட, அதாவது அவங்க தம்பி வந்து எனக்கு மாமா இல்ல மாமாவோட ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வந்திருந்தாரு. அவர் முன்னுக்கு எல்லாரும் என்னை திட்டாங்க. திட்டிட்டு அப்புறம் நான் ரூமுக்குள்ள போயிட்டேன். மாமாக்கு தெரியும் நாங்கள் எங்கே போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ள போயிட்டேன். ரூமுக்குள்ள போயிட்டு எனக்கு அழுகு வந்துருச்சு. ஓகே, ஏன்னா நான் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா நான் உங்களுக்காக ஒன்று யோசிச்சு பண்ணேன், ஆனால் நீங்கள் என்ன புரிஞ்சிக்கலையே அப்படிங்கிற மாதிரி எனக்கு அழுகு வந்துருச்சு. அப்புறம் இந்த அக்காவும் மாமாவும் வந்து என்னை கன்சல் பண்ணிட்டு இருந்தாங்களா, லைக் ஆறுதல் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சர்ப்ரைஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ஐயோ அவசரப்பட்டுட்டே பரமசிவம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஏன் இந்த மாதிரி கூட நடக்கும், பட் இந்த மாதிரி நடந்துருச்சு இவங்களுக்குலாம் மறுபடியும் சர்ப்ரைஸ் பண்ணலாமா
1: கொஞ்சம் பிளான் பண்ணி பண்ணலாம்.
0: ஆமா இல்ல, ஆனா அவங்க அவ்வளவு கோவப்பட்டு இருக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால நான் சொன்னேன் அவருக்கு உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ண மாட்டேங்கிற சர்ப்ரைஸ் பண்ண மாட்டேங்கிறேன்றீங்களே,
1: இந்த
0: மாதிரி ஆளுங்கள்லாம் வச்சுக்கிட்டு எப்படி சர்ப்ரைஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு.
1: எங்க மாமாக்கும் ஒரு வாட்டி இந்த மாதிரி தான் பண்ணும்போது அவங்க வெட்டிங் ஆனிவர்சரி டைம்ல பண்ணதுனால அவங்க ரொம்ப அவங்களுக்கு தெரியல, அது தெரியாம ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க ஒரு வாட்டி. ஸோ தட் வாஸ் நாட் ஸோ குட், பட் அதுக்கு தெரிஞ்ச பிறகு இட் வாஸ் ஆல் நைஸ், பட் அது வரைக்கும் கொஞ்சம் டென்ஷன்.
0: ஆமா ஆமா. சரி, நம்ம இன்ஸ்டாகிராம் நேயர் வந்து அவங்க சொல்லியிருந்தாங்களே ரொம்ப நிறைய பேசியிருக்கீங்கன்னு, நம்ம கேட்டோம் இல்லையா, நான் சொன்னேன்ல உங்களுக்கு துர்கா தெரியுமான்னு. ஸோ அதுக்கு தான் அவங்க சொல்லியிருக்காங்க, என்னை பத்தி நிறைய பேசியிருக்கீங்கன்னு சொன்னீங்களா, அதான் நிறைய என்னை பத்தி பேசியிருக்கீங்களான்னு கேட்டேன். ஓ நம்ம சொன்னோம்ல உங்களை பத்தி நிறைய பேசிருக்கோம்னு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அடுத்து வந்து அர்ஜுன் தேவர் என்ன சொல்றாருன்னா, என்ன பைத்தியம் ஒரு நாலு வார்த்தை பேசுங்க ஃபேமஸ். ஓஹோ, என்னை பத்தியும் ஒரு நாலு வார்த்தை பேசுங்க ஃபேமஸ் ஆவல அப்படி. வேல அர்ஜுன் வந்து ரொம்ப ஒரு வளர்ந்து வந்துகிட்டு இருக்கிற ஒரு வளர்ந்துட்டாரா இல்ல வளர்ந்து வந்துகிட்டு இருக்காரான்னு எனக்கு தெரியல, அப்டேட் கிடைக்கல லைஃப் அப்டேட். ஏன்னா இந்த மாதிரி அடிக்கடி வந்து பேசாம என்னைக்காவது ஒரு நாள் வந்து பேசிட்டு இருக்காரு, இது ரொம்ப தப்பா அர்ஜுன். ஸோ ஏன் உங்களுக்கு யாராச்சும் அவர்கிட்ட உதவி வேணும்னா நீங்கள் அவரை போய் நாடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ பெரிய விஷயத்த எவ்வளோ அழகாக சொல்லிட்டீங்களே. ஆமாம், அழகாக சொல்கிறது தானே நம்ம, அதுக்காக தானே நம்ம இருக்கோம் ஆக்சுவலி. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நீட்டாக யாரோ என்னமோ எழுதியிருந்தாங்கப்பா, நவிங்கிற மனிதனை நான் வந்து இன்னைக்கு தான் முதல்ல வந்து ஃபாலோ பண்ணியிருந்தேன், இன்னைக்கு தான் ஃபாலோ பண்ணியிருந்தாரு. ஸோ என்ன சொல்கிறாருன்னா, வாஸ் குட் ஹியரிங் டு திஸ் ஷோ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம், ஜஸ்ட் அ சஜஷன் டாபிக், ஹவ் இட் ஃபீல்ஸ் டு பி இன் ரிசீவிங் சைட் அண்ட் கிவிங் சைட் இன் எனி கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப். ஒரு ஓ மை காட், ஃபைனலி நாங்கள் எப்போதும் இதுதான் கேட்போம் மக்கள்கிட்ட, டாபிக் வேணும் நாங்கள் கேட்போம். நான் வந்து இந்த டாப்பிக்கை வந்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கிட்டேன், நாங்கள் கண்டிப்பாக அடுத்து இதை பற்றி தான் பேச போகிறோம். கண்டிப்பாக ரொம்ப நன்றி நவி. இந்த மாதிரி நீங்களும் மக்களே எங்களுக்கு வந்து நிறைய டாபிக் கொடுத்தீங்கன்னா, சஜஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா நாங்கள் அதை பற்றி பேசுவோம். ஏன்னா இந்த கலாபம் வானொலி எங்கள் சந்தோஷத்துக்காக, நாங்கள் எங்கள் சந்தோஷத்துக்காக பண்ணுறோம், பட் அதையும் தாண்டி உங்களுக்காகவும் தான் பண்ணுறோம். இது வந்து ஒரு கம்யூனிட்டி ரேடியோ ஸ்டேஷன், சரிங்களா? ஓகே சரி மக்களே, நம்ம நிகழ்ச்சியோட ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. எல்லாருக்கும் டாடா பாய் சொல்லிட்டு போகலாமா?
1: போகலாமே.

0: கலாபம் நிகழ்ச்சியில் எங்களுடன் இணைந்ததுக்கு நன்றி. பதிவு செய்யப்பட்ட நிகழ்ச்சிகளை planes.org.nz இல் காணலாம். மற்றும் ஆப்பிள் பாட்காஸ்ட் போன்ற சமூக ஊடக தளங்களிலும் கலாபம் ஆன் பிளேன்ஸ் FM 96.9 முகநூல் பக்கத்திலும் நம் நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியை பற்றி கருத்துக்கள், பரிந்துரைகள் அனுப்ப அல்லது நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள உங்கள் விருப்பத்தை தெரிவிக்க கலாபம் FM@gmail.com மின்னஞ்சல் அனுப்புங்கள். அடுத்த வெள்ளிக்கிழமை 7 மணிக்கு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
1: New Zealand on air, supporting local content on ORFM Dunedin.
2: On now at Dunedin Public Art Gallery, Te Ahi Karoa, celebrating the artists and stories of the gallery collection within the unique context of Otipoti Dunedin. Complementing a sumptuous new gallery publication, this major exhibition combines painting, sculpture, moving image and more across 5 ground floor spaces. Explore the breadth of the collection and the artistic, cultural and historic context of artists' works. Check out dunedin.art.museum for exhibition and event details.
3: The Hope Centre podcast, where real stories meet real conversations about mental health, growth and hope. Every second Thursday at 9 p.m, Anna and Omri from Life Matters Suicide Prevention Trust are here to share, to connect and remind you that you're not alone.
4: Listen on 105.4 FM or 1575 AM or online at oar.org.nz or your favourite podcast platform. The Hope Centre podcast are proudly supported by Anytime Fitness.
5: This is Deborah Hull-Brown inviting you to join me every second Monday morning at 11 for Super City, a celebration of all the interest, events and support available to super seniors in Dunedin. We'll meet seniors living artistic, energetic and generous lives, sharing their stories and passions, and talk to people giving their time and support to other seniors. That's Super City on ORFM.